0: கொல்லாப்புன்னு தெரியல லைக் அப்பேஸ் அப்பாடாக்கோ பிராண்ட் நியூ ரிலீஸா கொல்லாப்புன்னு லைக் அப்பேஸ் அப்பாடா தந்து கொஞ்சம் என்ன என்ன தெரிய தெரியும் அப்பேஸ் அப்பாடு குல்லு தச்சம் போர் தர அபிஷேக ஃபயர் குல்லு தகபேல் அபிஷேக கோபூ சரக்ஸ் கே வாத்தியாரு குல்லு சி நபுரா சபு அபிஷேக ஃபயர் குல்லு குத் குச்ச அப்னே போர்தா லில்லல் டோசு எடி தெரிவிக் டியூஸ்டே கிதிசித் குனாதர பத்தாஜ ஃபேமே தூகே தப் காலேஜி குரனங்க ஜெஃபான் சலங்க திஜி தமுகேதா Mambo ni mawili kufunga ama kufungua au gagia tied good god kula kul aguli basa kubi na mpili bwana akemwe twa gitegele burdan is burdan tukipa the radio yake yake milele na milele ngoji tuno tuni mitendani magna liye chidi tukena tarbataje femi mitenano karibu sana anytime express agere joro no kichanga besa bwana chicago ndewe ni kupeleka kule sisi tuko ndani yake tunawakilisha kitesi yetu fire ale chikito karibu sana lakini ata kwa machina kitikin keber tana basi mete nota raba 0114-558-728 anaguna tana basi 0734-882-447 goto mge lego cham rabisek borda faya ge wat yinge rabiseko taj fm hello
1: binda
0: le dominik se lanyo
1: mali gara
0: agoi gasta ne anga maga ne dire laga tarak de gabse nga bitol sitya maga ne tamre ne ko
1: tarak ten me are glami jo
0: nga ji ji
1: na ngo ji ji mobile au ko de na no wat wa no tare ga na jama ne tong lo
0: ke le lagin magi bele ba 50 anje ya ji ke bele bele buta kota
1: ema ma ti are ni gara ne ba 50
0: si jamu bele ko
1: ஜிஜோ
0: காலேஜி தாவ முரோடுகர்